0: பிச்சோன ரெடி கிதி
1: மூண்டு கரண ஹாப்பி பில்லக ஜானி ஏக தே துணுமா.

கமெண்ட் செக்ஷன் கட்டதா ஹசே சீமாவுட் ஆசன்வேலா தியனவா ஹபே வினாடி விசை வரேன்டா வினாடி ஹதக் தீனா புல்வன்னம் பாலோஸ் தா ஹசே சீமாவு பஹுகல்ல பென்னமு பயக தென்னா.